0: ரேடியோ மட்டே பசங்க
1: எவ்வளோ காலபனிக் கதா கதா பிடி ஒரு ஜன பாத்திர குட் டே வீர தாபா அனி சார் यस्तै काल्पनिक कथालाई लिएर बनेको एउटा